அங்க உண்மைதானே மருத்துவ கோவில் தேங்க கொடுத்தா மகன் மாத்திரத்துக்கு வந்தாதே அது மகன் நன்கொடுக்க கூத்துன்றியா?